தக்கிட திக்கிட தரிகிட கிட தரி தந்தி தக்கோ திகணங்கை தப்பெடு முட்டெடு நெடுமடியுடன் எடு தப்பிப்பை ஜோதி செய்யுங்கும் தோந்தின் தொகத தொகத தோதோ கொடுமலை ஏதோ மடையில் கிட்டிப்போய் குதறிப்போய் இக்களி பொய்க்களி பெருமாளே தப்பெடு முட்டெடு நெடுமடியுடன் எடு தப்பிப்பை ஜோதி செய்யுங்கும் திசையெங்கும்

0: தமிழகம் கேள்காம் தமிழ் கானங்க.
1: தமிழகத்தில் இனி அச்சம் என்பது மணிமேடா என்ற சித்திரத்தின் வேண்டி ஏ ஆர் ரஹ்மான் சங்கீதம் நல்கிய கானம் கேள்காம். ரச்சனா தாமரை, ஆலாபனம் சித் ஸ்ரீராம், அபர்ணா நாராயணன்.